பலர் எமில்லை எவ்வரி விரு விரு விரு விரு விரு விரும் du som skapade kan oss kan du ändra ödet lite grann.